வணக்கம், நமஸ்கார, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் அ பிக் வெல்கம் டு இந்தியா டுடே ஷோ. சவுத் ஆம் நாகார்ஜுன் துவாரகநாத், கெட்டிங் யூ ஆல் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ஜாயின் மீ டுடே ஆர் மை டீம் ஆஃப் கொலீஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல். அனகா கேஷவ், அபூர்வா ஜெயச்சந்திரன் அண்ட் ஷிபி மோல் bringing us all the latest updates and the ground reports. We have just completed the two big assembly elections both in Tamil Nadu and Kerala, and now back again it's the concentration of the West Asia war and the effects on Indian nation as well. So a lot more in the next 30 minutes, but let's kickstart the bulletin with news coming in.